சமீப காலத்தில் ஒரு இது உண்டு, 90 கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறது. என்னுடைய இது வந்து 2000s ஆரம்பிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் அப்போது நான் ஒர்க் பண்ண இடம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு 4 பிளாக் தள்ளி ஒரு தெலுங்கு ஃபேமிலி. பொதுவாக அவங்களில் வந்து எப்படின்னாக்க, ஒரு வயசு கரெக்டான காலம் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தவங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா தான் படிக்க வச்சார். பொண்ணு நல்லா அப்போவே இன்ஜினியரிங் முடிச்சிட்டாகும், ஏன்னா ஆந்திராவில் வந்து 30% கேர்ள்ஸ் கோட்டாவில் வரும், அதனால் ஃப்ரீ சீட் கிடைக்கும். அதுக்கடுத்து பையன், அந்த பொண்ணு எப்போவுமே நல்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் அவளுக்கு வேலையும் கிடச்சிடுது. ஸோ குழந்தைகள்லாம் செட்டில் ஆகிடுது. பையன் வந்து இன்ஜினியரிங் வந்த புதுசு, ஐ மீன் ஃபஸ்ட் இயர் மூதான்னு நினைக்கிறேன். உடனே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க கிளப்பில். நானும் போயிருந்தேன். ஆனால் அந்த காலம் மாதிரி ஜாதகம் எல்லாமே பார்த்து தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஒரு ஒரு மாதம் போல இருக்கும். அப்போ அந்த பொண்ணை கேட்டேன், நான் வழியில் எங்கேயும் பார்த்துட்டேன், என்னம்மா கல்யாணம் வேலை, ட்ரெயினில் போயின்ட்டுருக்காச்சு, என்னம்மா இன்னும் 1 மந்த்குள்ளே கல்யாணம் இல்லையான்னு. இல்லை ஆண்டி, நான் வந்து மேரேஜை வந்து இது பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். இன்றைக்கு காலமாக வந்து அது ஷாக்கிங்காக இருந்திருக்காது, ஆனால் அன்னைக்கு ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் கிட்டக்கிட்ட ஆமாம் அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அப்போ இது ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா ஒரு நிச்சயதார்த்தமான பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நின்று போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஷாக்கிங் தான். இன்றைக்கி அந்த பிரேக்கப் ரொம்ப ஈஸி, மீட்டிங் கேன்சலுங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னா, இல்லை ஆண்டி அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் கேன்சல் பண்ணேன். அந்த பொண்ணு அந்த அன்றைக்கி சொன்ன காரணம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு கூட வருது. இந்த பதிவை வந்து நான் வந்து 100 இதில் வந்து பேசுகிறேன். இந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன் நான், ஏன்னா நிச்சயம் ஆன பிறகு என்ன இருக்குது, அந்த பொண்கிட்ட அந்த பையன் பேசியிருக்கான். பேசும்போது அவனுக்கு எல்லாம் போக, அந்த காலத்தில் எல்லாம் அவனுடைய அந்த இஎம்ஐ வீடு அதெல்லாத்தையும் போக, அவனுக்கு ஏதோ சமயம் ரொம்ப

ரொம்ப குறைச்சல் படம் தான் வருது மாதிரி. அதை கூட அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருக்கா போல் இருக்கு. ஆனால் அண்ணா ஒன்று அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அந்த வரதட்சணன்ற பேரில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கட்டில் பீரோ அது மாதிரி எதோ நிறைய லிஸ்ட்டே நிறைய நிறைய சொல்லி நேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க நிச்சயதார்த்தம் படத்துக்கு முன்னாடியே சொல்லவே இல்லை. அதே போல் நிச்சயதார்த்தம் பண்ணதும் வந்து எங்கள் வழக்கத்தில் வந்து பொன் வீட்டில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னுட்டு அதுக்கான புடவை எல்லாமே இவங்க தான் செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, என் தம்பி வந்து இப்போ இங்கே அந்த பையன் வந்து இங்கே இதில் படிச்சுட்டு இருந்தான், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடையாளில் படிச்சுட்டு இருந்தான் ஃபஸ்ட் இயர். அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, தம்பி வந்து இன்னும் 4 வருஷம் படிக்கணும், அதனால் அவனுக்குடைய படிப்பு செலவு நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நிச்சயதார்த்துக்கு முன்னாடியே பேசிச்சு அந்த பையன் எஸ் சொல்லியிருக்கான் போல் இருக்கு. ஆனால் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அந்த பையன் சொல்லியிருக்கான், அவங்க அக்கா மூலியமாக கல்யாணமான பிறகு இவங்களுக்கு ஃபேமிலிக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸுக்கும் இந்த பொண்ணுடைய சேலரியை பட்ஜெட் போட்டிருக்கான் அந்த பையன். அது அவங்க அக்கா மூலியமாக சொல்லியிருக்கான். இதை பற்றி இந்த பொண்ணு மறுபடியும் இந்த பையன்கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கு பூசின மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான், அவங்க சொல்கிறது சரிதான் நின்று இருக்கான். அதே போல் இந்த வீட்டுக்கு வர்றதை பற்றி நான் சுக்கா வந்து இனிமேல் அடிக்கடி வர முடியாது அப்படின்ற மாதிரியே நிறைய இந்த சொல்லுவாங்க தெரியுமா, முதல்ல வந்து ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கான் தட் இஸ் ஒரு இதில். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி பேசியிருக்கான். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்லயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயே முதல்ல சந்தோஷம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அவனுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி, அந்த கல்யாண பையனுடைய அப்பா அம்மா அக்கா அவங்களுடைய அந்த சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த பொண்ணுக்கு. ஒரு தினசரியே ஆஃபீஸில் போய் உட்காந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாளாம், தலைமுடி கொட்டி தான் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஓவர் ஈட்டிங் சாப்பிட்ருக்கா, குண்டாக இருக்கா. அதை கூட அந்த பையன் என்ன திரும்ப கேட்டிருக்கான், இப்போவே இப்படி நீ கல்யாணம் அது நிச்சயதார்த்தப்போ பார்க்கச்சு நீ ஒல்லியாக இருந்த, இவ்வளோ குண்டாக இருந்தா அப்படின்னு அதையும் கேலி பண்ணியிருக்கான், உருவ கேலி பண்ணியிருக்கான். பொண்ணு ஒரு காலகட்டத்தில் இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அந்த பொண்ணு நினச்சிருக்கா, நான் இப்படியே இருந்தால் நான் என்ன இழந்துருவனும் அப்படின்னு. இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த காரணங்கள்லாம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, லொட்டு லொசுக்குன்னெல்லாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் பிறகு தலைமுடி கொட்டி தன்னுடைய அந்த குண்டு ஆனத்துக்கு அதுக்கும் ரொம்ப இதுவாக அந்த பிறகு என்ன யோசிச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க நீ முதல்ல உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நினச்சிருக்கு போகிறோம் இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி இந்த 2 மாதத்துக்குள்ளே எனக்கு எப்படி இருக்குன்னா இது வாழ்நாள் முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும்னு. ரீசன் என்னென்னா அவளுடைய சர்க்கிள்லேயே அவங்க அத்தை இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கை அடி ஒத்து இதெல்லாம் ஒரு தான் வாழ்ந்தது. ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்படி வளர்க்கலை, நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளை அப்படி வளர்க்கலை, நமக்கு அந்த லைஃப் தேவையா அப்படின்னு யோசிச்சிருக்கான் அந்த பொண்ணு. அவ சுயமாக யோசிச்சது தான். அப்போ யோசிச்சிருக்கா, இந்த ஊர் உலகம் சொல்லுன்ட்டு நான் கல்யாணத்தை பண்ணிட்டு இங்கேருந்து நான் ஒரு நரகத்தில் போய் விழுந்தா நான் என்ன ஆவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட தான் சொல்லியிருக்கா, அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஆனால் அவளுடைய ஒரு அத்தை தான் இதில் சொல்லியிருக்கா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா, கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீ இந்த 2 மாதத்துலேயும் இப்படி ஆயிருக்கேன் நீனா நான் உன்னை தொலைச்சிடுவேன், வேண்டாம் இதுலேருந்து வெளியில் வந்துடு, உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணாத கல்யாணத்தை, எனக்கு அமெரிக்காலேருந்து வேலை கிடச்சிருக்குன்னு அவங்களும் ஒத்துப்பாங்க, அப்படியே நாளை தள்ளி போட்டுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னான். ஆண்டி ஐ கேம் அவுட் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேயே நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு. நிஜமாகவே அந்த பொண்ணுடைய தைரியம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கிறவங்க அப்படின்னு கேட்டாக்க குறைச்சல் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் யாரையாவது எதையாவது குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இது ரொம்ப தீவிரமான ஒரு மனநோய் மாதிரி தான் பரவி வருது.

அதாவது சொல்லுவாங்கள புரணி பேசுறதுங்க, இப்படிப்பட்ட புரணி பேசியே வீடு வாங்கிட்டாங்க ஒருத்தர். எங்கே பார்த்தாலும் ரீல்ஸு, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இப்படியே குரல் சொல்லிட்டு புரணி பேசின்னு தான் போதும். எஸ்பெஷலி நிறைய லிவிங் டுகெதர் லைஃப்க்கு வந்தாச்சு இந்த 2000 கிட்ஸ், இந்த 90 கிட்ஸ் எல்லாம். சரி, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த நீதி நியாயம் வழங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பேசாதீங்க. ஏன்னா அது ஒரு குடும்பத்தையே ஒரு இதுவாக்கிடும். இப்போ நான் சொல்ல வந்தது ஒரு விழிப்புணர்வாக தான், குழந்தைகளுக்கு அப்போவே ஒரு சில முடிவு எடுக்கிற திறன் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லினேன் தானே. இந்த வாய்ஸ் சொல்ல வீரர் அடிங்கிறத சொல்கிறதுக்காக நான் வரலை. நாங்கள் சின்ன வயசில் இருக்குச்சே பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி கிளியே வாய் சொல்லி வீரர் அடி. இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த காலகட்டங்களில். இந்த இடத்துல இந்த பாடல் பொருத்தம். இந்த பாரதியார் பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: or FM Dunedin. On air and on demand at oar.org.nz.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேதே.
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேதே.
3: உலக தமிழர்களுக்காக கிறைஸ்ட்சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே.
1: வணக்கம் வணக்கம் கலாபம் அன்பர்களே நேயர்களே, எங்கேருந்து கேட்டு இருக்கீங்க? கேன்டபரியில இருந்து கேட்டு இருக்கீங்களா இல்ல ஒட்டாகோல இருந்து கேட்டு இருக்கீங்களா? எங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணு தமிழ் மக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்துல வந்து அரங்க மதிரட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்புறம் லேப்டாப் லேப்டாப் லாவண்யா இருக்காங்க. எப்படி இருக்கீங்களா லாவண்யா?
4: சூப்பரா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆஸ் ஆல்வேஸ் பிரியா. என்னுடைய அருமையான மக்களே, வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இந்த வானொலி மூலமா உங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக கிடைச்சது.
1: தமிழ் தமிழ்
4: நினைச்சேன், இப்ப நீ சொல்ல போறேன் நினைச்சேன், அதனால நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
1: பண்ணலையே, டைம் ஸ்பெண்ட் தானே சொன்னீங்க.
4: நேரம்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன்,
1: நேரம் அப்புறம்
4: நேரம்
1: செலவிட
4: செலவழிவு.
1: ஆமா, நேரம் செலவழிப்பதில் மிக்க நன்றி,
4: மிக்க மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி. ஆமா சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்துருக்கோம் லாவண்யா.
4: திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம பேசுறது எல்லாமே சூப்பர் டாபிக் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரான டாபிக். இங்கிலீஷ் ஆச்சே, அருமையான
4: அருமையான தலைப்பு,
1: அருமையான தலைப்பு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்க, அதாவது வழக்கமாங்க நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சில பல நாட்கள் வரும். அதாவது பர்த்டேவா இருக்கட்டும், அனிவர்சரி, சுதந்திர நாள்.
4: சுதந்திர நாள் யாருக்கு?
1: நாட்டுக்கு.
4: நாட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா?
1: பர்த்டே, அனிவர்சரி, வெட்டிங் டே, லவர்ஸ் டே,
4: மதர்ஸ் டே, லவர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே,
1: வேலண்டைன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, ஏதோ ஒரு டே. அதாவது நீங்க எந்த டேலாம் கேக் வாங்கி விட்டுறீங்களோ அந்த டே அப்படின்னு வச்சுக்குவோமே.
4: ஓகே
1: சரி. ஸோ இந்த நாள்ல வந்து நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டோம், அதாவது கணவன் மனைவி நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு அதுல பெருசா ஈடுபாடு இல்ல, நாங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ நான் கேட்பேன், அவர் சொல்லுவாரு, நான் வாங்கி கொடுப்பேன்.
4: அப்படி ஓகே,
1: இன்ன எனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துருவாரு. சோ இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாதான் இருக்கு கேட்க, ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்குமே வந்து அப்படிதான், லைக் சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. ஸோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இது வேணுமா அது வேணுமா வாங்கி கொடுத்துறது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சர்ப்ரைஸ் சைட்ல தாங்க இருக்கேன். நீங்க எந்த சைட்ல இருக்கீங்க?
4: நான் வந்து அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சர்ப்ரைஸ்ன்றது. முதல்ல தலைப்பு சொன்னோமா நம்ம?
1: ஆமா, என்ன மண்ண மேல கொண்டே மறந்தாச்சு. தலைப்பு அதாவது என்னன்னா சர்ப்ரைஸ் பண்றது,
4: அதாவது சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேயா இல்ல பிளான் பண்ணி முன்கூட்டியே எல்லாம் சொல்றது முக்கியமா?
1: ஆமா அதேதான். அதாவது இங்க பாருங்க, சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றதுதாங்க நல்ல, சொல்லாம பண்ணாதாங்க அதுக்கு பேரு சர்ப்ரைஸ்.
4: அது என்னமோ சொல்லாம பண்ணா
1: சர்ப்ரைஸ். தமிழ் என்ன?
4: அதிர்ச்சி, ஆச்சரியம்.
1: சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது தாங்க நல்லா இருக்கும். லைக் யா, சர்ப்ரைஸ் இஸ் சம்திங் லைக் வாவ், என்னை பற்றி ஒரு ஆள் நினச்சி பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நான் எப்போதுமே வந்து எனக்கு பிடிச்சமான பீப்புளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ நான் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது
4: அதிர்ச்சி எதிர்பாராதது.
1: ஆ,
4: அதுதான் கோகுல் சொல்றது,
1: ஆச்சரியம் அதிர்ச்சி
4: எதிர்பாராதது.
1: ஆ, எதிர்பாராத விதமாக சர்ப்ரைஸ் பண்றது
4: அதுதான்.
1: எனக்கு வந்து என்னன்னா, அவங்களோட பர்த்டே வந்து 10ஆம் மாசம் வருதுன்னு வச்சுக்கோமே, இதை நான் எதுக்கு 10ஆம் மாசம் ஹைலைட் பண்றேன், ஏன் போறதுனால 10ஆம் மாசம் வருது சரியா? 10ஆம் மாசம் ஒரு ஆளுக்கு

0: வந்து பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டா நான் வந்து 1ஆம் மாசமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சி 1ஆம் மாசமே பிளான் பண்ணி 10ஆம் மாசம் ஏன்னா வந்து சி நம்ம ரிச் கிடையாதுங்க, நம்ம வந்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும், என்ன வாங்க
1: போறோம். நானுமே சர்ப்ரைஸ் எனக்கு பிடிக்கும், சோ அது வந்து நம்ம செய்யும் போது ஐ வில் பி லுக்கிங் அவுட் ஃபார் ஹிண்ட்ஸ். இப்போ வந்து அது அந்த அந்த அந்த எங்கள் வீட்டுக்கார பத்திரி இப்போ தான் போச்சு. ஸோ அதனால் அந்த ஸோ அந்த 8 மாதம் நான் வந்து ஐ வில் கீப் மை இயர்ஸ் ஓப்பன் அண்ட் லிசன் நாட் ஓன்லி மை எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இல்லை என் பசங்க வாட் எவர் ஹூஎவர் ஐ பை கிஃப்ட்ஸ் டு அண்ட் கிவ். ஸோ அவங்க நான் கவனமாக கேட்பேன். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஏய் இது சூப்பராக இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது அதை நம்ம அப்படி நோட்
0: பண்ணிக்கிட்டு
1: ஆமாம் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டு அதை நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்புறமா நம்ம போய் அதை வந்து பார்த்து ஒரு இது பண்ணி ஒரு பட்ஜெட்டை போட்டு நம்ம அதை பார்த்து வச்சுக்கலாம். அவங்க அதாவது நான் நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் பண்ண முடியறது அவங்க நினைக்கிறப்போ அதை பண்ணிடலாம்.
0: நம்ம இன்ஸ்டாகிராம்ல நேயர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். 2 வாரமா கண்ணாடி உடஞ்சி கண்ணாடி போடாம சுத்திக்கிட்டு இருந்தேன் நானு.
1: சூப்பரா இருக்கு கண்ணாடி.
0: இன்னைக்குதான் போய் இந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்தேன். கண்ணாடி போட்டதுல இருந்து ஒரு மாதிரி கிறுக்கு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்ற ஆயினா 2 வாரமா கண்ணாடி போடாம சுத்திட்டு இருந்தேன். இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் அதுவே தெரிய மாட்டேங்குது அவர் என்ன எழுதிருக்காரு. நான் நினைக்கிறேன்னா சிலுக்கு போதும் ஒரு பர்சனாலிட்டி போறது அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது.
1: என்ன
0: பிரச்சனை
1: ஏய் ரொம்ப தூரமா இருக்குப்பா எனக்கும்
0: அப்ப ஏன் மேல தப்பு இல்ல என் கண்ணு பிரச்சனை இல்ல சரி பேக் டு தி ஸ்டோரி
1: எஸ்
0: நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி. ஆமா உண்மைதான், நம்ம வந்து காது அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருப்போம்
1: நம்ம அவங்க பிடிச்சதுல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு எல்லாம் இருக்காங்க வச்சுங்களேன், என் பொண்ணுக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவளுக்கு அவளே வந்து அமைச்சிருவா. அதாவது ஒரு கிறிஸ்மஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெருசா லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை வந்து எனக்கு மெசேஜ்ல அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதுல இருந்து அதுல ஆரம்பிக்கும், ட்ரோன்ல இருந்து ஆரம்பிக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதுல இருந்து சூஸ் பண்ணி நம்ம எது வேணுமோ அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ என் பையனுமே வந்து ரொம்ப அப்படி இது பண்ண மாட்டான், பட் அவங்க சின்ன பிறந்தும் போது சாண்டா கிளாஸுக்கு வந்து அவங்க லிஸ்ட் எழுதுவாங்க. ஸோ ஓகே அந்த மாதிரி இருக்கு. பட் அவரோட பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அந்த மாதிரி.
0: ஸோ அவருக்கு என்ன சமைச்சிங்க,
1: என்னெல்லாம் சமைச்சன்றதான் கேட்கணும். நீ
0: என்னெல்லாம் சமைச்சிங்க இல்ல லைட்டா பசிக்குது சொன்னீங்கன்னா அப்படி காதால கேட்டு வாய் பசி அதிகம்.
1: அதாவது அவருக்கு வந்து ஆந்திரா மீல்ஸ் தாலி மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும்
0: அப்படி.
1: ஸோ அந்த மாதிரி நான் வந்து மட்டன் சுக்கா டொமேட்டோ பப்பு ரசம் அப்பளம் இது என்ன சொல்றது மோர் மிளகா அப்புறம் கத்திரிக்காய் கீரை அப்புறம் அந்த பருப்பு பொடி நெய் இதெல்லாம் எல்லாமே அது செஞ்சு பாதாம் அல்வா எல்லாம் செஞ்சு அப்புறமா அந்த வீடியோ காமிக்கிறேன். பட்
0: இல்ல பரவாயில்ல நான் அதை பார்க்க விரும்பல. சரி ஓகே.
1: சோ அவருக்கு பிகாஸ் a way to a man's heart is definitely through his stomach.
0: Definitely.
1: 100%. சோ ஐ திங்க் a way to a woman's heart also is through the stomach only.
0: இல்ல அதாவது
1: நம்மள பத்தி பேசுறோம்.
0: ஆமா கொஞ்சம் சத்த

0: சிரிச்சிட்டேங்க. ஓகே ஓகே, அதாவது என்னன்னா உங்களோட காமெடி டைமிங் லாவண்யா சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதாவது என்னன்னா மென்ஸோட ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு வந்து பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கணும்.
1: ஆமா,
0: வித்தியாசம் இருக்கு பாருங்க.
1: ஆமா,
0: சமைச்சு கொடுக்கணும், ஏன்னா கடையில வாங்கினா புருஷன் அழுவ ஆரம்பிச்சிருவா அப்படி.
1: ஆமா ஆமா,
0: ஆனா பொண்டாட்டிக்கு அப்படி இல்ல, சமைச்சு கொடுத்தாலும் ஓகே தான், நீ வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான்,
1: எனக்கு சமைக்காத இருக்கு சரி.
0: ஆமா,
1: அது நான் சமைக்காத இருக்கு ஓகே தான்.
0: ஆமா அதேதான், எனக்கு சாப்பாடு வந்தா சரி அந்த மாதிரி தான். அப்படிதான் சரி. நம்ம இவங்க துர்கா என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ரொம்ப தடவை ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க, நாங்க தான் தெளிவா இல்லையா, இல்ல நீங்களா தெளிவா இல்லையா, என்ன பிரச்சனை?
1: இல்ல நீங்க லேட்டா வரல, நாங்க ஒரு 10 நிமிஷமா தான் பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமா, சோ கண்டிப்பா இப்ப சரி, எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா? சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா, இல்ல சொல்லி பிளான் பண்ணி பண்றது ஓகேவா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: நீங்களும் யோசிச்சிட்டே இருங்க, எங்களுக்கு இன்ஸ்டால போட்டுட்டே இருங்க, நாங்க அதுக்குள்ள
0: ஒரு அழகான பாட்டு,
1: அதுக்குள்ள நாங்க உங்க கேள்வியை பதில் சொல்லிடுவாங்க.
0: நம்ம அனிருத் வந்து, அனிருத் வந்து டிசி படத்துல டிசில அதாவது லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி படத்துல பாட்டு வச்சேங்கன்னு நினைச்சியா தாஸ், பாட்டுலதாங்க படத்தையே வச்சேங்கிற மாதிரி டிசி படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த பாட்டுக்காக அந்த பாடலை போயிட்டு அந்த படத்தை பார்க்க முடியாதுங்கிற காரணத்துல அந்த பாட்டை மட்டும் போடுறேன், பாட்டு கேட்டுட்டு வந்தேன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா?
1: இல்ல திருப்ப சொல்றேன், சொல்லாம பண்ணாதான் சர்ப்ரைஸ்.
0: என்ன பண்றதுங்க, நம்ம அப்படிதானே தலைப்பு வச்சிருக்கோம். சொல்லாம அப்ப என்ன சொல்றது,
1: சொல்லாமே தானா?
0: கேள்வி இத பேசிட்டு இருக்கும் போது நம்ம இன்ஸ்டாகிராம்ல நேரில் பாத்துட்டு இருக்கிற துர்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்றதே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் என்னோட சின்னமாதான். ஸோ அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர்னே, நான் வளர்ந்து வரும்போது அவங்க கூட தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்த்த அந்த சர்ப்ரைஸ் விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா இருக்கார் இல்லையா, சித்தப்பா அவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க.
1: நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருப்பாங்க.
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம்.
1: ஓகே,
0: சரியா? ஸோ ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால வந்து அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான மனிதன். ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து
1: அது ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும்.
0: ஆமாம், கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து இந்த சர்ப்ரைஸ் ஆசைப்படுறது அதெல்லாம் வந்து இருக்கு வந்தனே. ஆனால் ஒரு விஷயத்துல வந்து இந்த துர்கா மேடம் பாராட்டணும். என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கே சண்டை போட்டு, ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க ஓகேவா? சோ அந்த டைம்ல அப்படி பண்ணல. அதுக்கு காரணம்
1: ஒண்ணுமே
0: இல்லாத பட்சத்துல எல்லாத்தையுமே நீ எனக்கு குடுக்கற. சோ சர்ப்ரைஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து சர்ப்ரைஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். கடைசியில அப்படி இப்படி நீங்க பல வருஷம் கழிச்சு பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சிங்க. அவங்க பிள்ளைங்க இப்பயுமே சின்ன பசங்க தான், பட் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே, 6-7 வருஷத்துக்கு நம்ம கணக்குல கொஞ்சம் வீக்கு கண்டுக்காதீங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியல, ரகசியமா ஒரு என்னைக்காச்சும் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, பார்த்தா மனுஷன் வேலை முடிஞ்சு சீக்கிரமா வந்துட்டு ஹாஃப் டே போட்டு வந்துட்டாரா, இல்ல அன்னைக்கு ஹாஃப் டே வான்னு தெரியல, சீக்கிரமா வந்துட்டு மாலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டி ஷர்ட் எல்லாம், சட்டை, பெர்ஃபியூமு, வேற என்ன வாங்கியிருந்தாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. பெர்ஃபியூமு தெரியல, பெர்ஃப்யூம் கண்டிப்பா இருந்துச்சு, டி ஷர்ட் இருந்துச்சு, ஒரு 3-4 டி ஷர்ட் இருந்துச்சு, அதுல ஓர்டிங் எல்லாம் எழுதி இருந்துச்சு. பார்த்தா சர்ப்ரைஸ் வளையாளுதான். அப்புறம் என்ன, மாப்பிள்ள மாசுதான் ஃபுல்லா ஸ்டைலா தட்டெல்லாம் போடுறது, அவர் ஒரு மாதிரி கெத்தா மைண்ட் மாதிரி அந்த மாதிரிதான். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சர்ப்ரைஸ் பண்றது. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இவன் தோ வந்து என்னோட கருத்து இந்த தலைப்புல என்னன்னா, நீங்க ப்ரொவைட் பண்றதுலாம் ஓகே, ஆனா அதுல அந்த சர்ப்ரைஸ் வரனால அது இன்னும்
1: வேற லெவலுக்கு போகுது. ஆமா, கண்டிப்பா 100% ஐ அக்ரி வித் யூ. பட் என்னன்னா, அந்த இப்போ எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே, ஒரு ஆனிவர்சரி, கிறிஸ்மஸ், ஓகே அது அந்த மாதிரி கூட வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க வந்து ட்ரிப்பு போறோம், இல்லை வந்து வேற ஏதாவது கொஞ்சம் பெருசா, இல்லை வந்து வீடு வாங்குறோம், இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்றதை விட ஒரு செமி சர்ப்ரைஸ் இல்லைன்னா பிளான் நல்லாவே பிளான் பண்ணிட்டு பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வந்து திடீர்னு வந்து, ஏன்னா எனக்கு தெரியும் சில பேர் வந்து ஆவா அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா நேராக ஏர்போர்ட் கூட்டு போயிடுறது, அவங்க சூட் கேஸ்லாம் ஏற்கனவே அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருது. ஸோ இது இப்போ வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நான் டென்ஷன் ஆவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இது வச்சுருப்போம்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். நமக்கே பிளான் பண்ணாத மாதிரி நமக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நம்ம, ஐ டோன்ட் நோ, மேபி ஐ டோன்ட் நோ இவன் நோ ஹவ் ஐ வில் ரியாக்ட் டு தட்.
0: ஓ, இன்னும் அந்த நடக்கல. இல்லை என்னன்னா, அது எப்படி பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு உங்களோட கணவன் வச்சுக்கோமே,

0: அழகா இருக்கனா வந்து உங்க கணவன் வச்சுக்கோமே, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லாம வந்து உங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டேன், ஒரு டூர் போறேன் நினைச்சிட்டேன். அப்ப அப்படி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா, பொண்ணாட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம பண்ண போறோம், அவளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அவளுக்கு இந்த ஷூ தேவைப்படும், அந்த சட்டை தேவைப்படும், இதெல்லாம் தேவைப்படும், எடுத்து வச்சுட்டு அப்படி கூட்டு போனோம். ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரியும் எடுத்து வைக்காம அப்புறம் தொடப்ப கட்டடி வாங்குறது வந்து தப்பு.
1: ஆமா, அது வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சோ இல்லனா ஒரு ஷார்ட் ட்ரிப் அந்த மாதிரினா ஓகே, தட்ஸ் ஃபைன்.
0: இங்க என்ன ஹெம்னர் ஸ்பிரிங்
1: அந்த மாதிரி ஒரு சின்ன இருந்தா அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு சப்போசிங் நம்ம வந்து ஒரு இந்தோனேஷியால பாலி இல்ல அந்த மாதிரி எங்கேயாவது போறோம்னா, அப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு பிளான் பண்ணிட்டு சொல்லு, அட்லீஸ்ட் ஒரு ஒரு எங்க போறோம்ன்றத ஹிண்ட் கொடுக்காம
0: இந்தோனேஷியாவோ இல்ல சவுத் கொரியாவோ இந்த மாதிரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னாக்கா அதை சர்ப்ரைஸா வைக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் சின்ஸ் இட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப், அவங்களுக்கும் தெரியணும் அதாவது, சோ டக்குன்னு கூட்டிட்டு போறது, பிகாஸ் அவங்களோட இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிட்டு இல்லாம காதல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டீடைல்ஸ், ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் கையில பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்டோட பாஸ்போர்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது, சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி ஆகணும். சோ ஆனா இருந்தாலும் இது எப்படி சர்ப்ரைஸ் ஆக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஒரு அழகா ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த பாரு
1: மேபி ஒரு 10 டேஸ் முன்னாடி இல்ல ஒரு 1 வீக் இல்ல ஒரு 1 மந்த் முன்னாடி கூட நம்ம வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் சும்மா அந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணிட்டா ஓகே, நம்ம வந்து இந்த 1 மந்த் சோ so that will have the surprise element also and also you can plan and or or you have something to look forward to la
0: ama
1: or excitement
0: kaathukine irpen naan
1: appadi anga poi edha pannalam solla udane namma vandu google panni edha pannuva adha pannuva illa
0: irukku
1: anga poi enna pannalam anga poi enna saapidalam
0: ama exactly so adha vandu சர்ப்ரைஸ் அப்ப சில பேர்லாம் இருக்காங்க. இந்த டாபிக் நம்ம எதுக்காக பேசுறோம்னா, சில ஆண்களும் சரி சில கொஞ்சம் கம்மி தான் பெண்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ற விஷயத்துல ரொம்பவே இது நிறையவே கூட இருக்கு. பட் ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் யூ கைஸ் ஸ்ட்ரகிள் ரைட், கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்க உங்க காதல் வாழ்க்கையை மெழுகூட்டுறதுக்காக
1: நாங்க
0: மெழுகா இல்ல மெருகா
1: மெழுக வந்து வேக்ஸ்
0: சரி மெழுகா சரி மெழுகு விட்டுறதுக்காக. ஐயோ விஜயாக்கா பார்த்தாங்கன்னா என்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சரி, ஸோ அதுதான் மேட்டர். மெழுகு விட்டுறதுக்காக வந்து என்ன சொல்றது, உங்களுக்காக
1: நாங்கள் சர்ப்ரைஸ்
0: டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பிளான் பண்றீங்க, ஓ இல்ல நீ எது பண்ணாலும் வந்து நீ என்ன திட்டுவ, நீ எது பண்ணாலும் நீ வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லுவ, அதனாலதான் நான் உன்கிட்டே கேட்டுட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க, இதையா நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸா பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. சோ கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து
1: அதனாலதான்
0: நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுதான் கரெக்ட் தான், தே அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோர்
1: ஒரு செமி சர்ப்ரைஸ், அதாவது பிளானிங், அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு மேட்டர் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்க பிளான் பண்றது உங்களுடைய இது.
0: சோ
1: பேசிக்கா ஐ திங்க் ஆல் விமன், ஐ திங்க் இவன் மென் பட் மோஸ்ட்லி விமன் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் விமன், இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி நமக்கு நமக்குன்னு நம்மளையும் ஒரு ஒரு மதிச்சு ஒரு ஒரு அவங்க
0: நமக்கு நினைச்சு
1: ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு இப்போ ஒரு ஏதோ ஒரு பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் இல்லையா. சோ தட் பிகாஸ் தட் ஃபீலிங் இஸ் அமேசிங். எனக்கு நல்ல எனக்கு நிறைய தெரியும், எங்க ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஆல் த்ரூ தி இயர்ஸ்.
0: ஒரு கன்ஃபியூ சர்ப்ரைஸ் எடுத்து விடுங்க பாப்போம்.
1: ஐ திங்க் என்ன சொல்றது, எனக்கு 2000 ஐ திங்க் இட் வாஸ் அபௌட் 10 இயர்ஸ் ஆகும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஐபோன், அதுவும் எங்க நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்தும் போது அங்க அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து கொடுத்தாங்க. நான் நிஜமாவே எதிர்பார்க்கல அந்த சர்ப்ரைஸ், ஏற்கனவே நிறைய செலவுலாம் இருந்தது. ஸோ நான் அதை ரியலி என்ன எக்ஸ்பெக்ட், ஸோ பட் தட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ பட் ஐம் நாட் அன் ஐபோன் பர்சன் ஆக்சுவலி, ஐம் மோர் ஆஃப் அன் ஆண்ட்ராய்ட் பர்சன். ஸோ பட்
0: பார்த்தீங்களா மக்களே, நம்ம சொன்னது தப்பு இல்லை, பெண்கள் எது கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களே.
1: இல்லை இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப நான் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பட் ஆனால் அடுத்தது அதுக்கப்புறமா நான் அந்த ஐஃபோனை வந்து ஐ டென்ட் அப்கிரேட் டு த நெக்ஸ்ட். இப்போ எங்க வீட்டுக்காரர் வந்து அதுலேருந்து என்ன சார் ஏபிசிடி ப்ரோ இப்போ ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கு. பட் நான் வந்து பிகாஸ் இட்ஸ் ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவ், ஒரு ஐஃபோன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே போனோம்னா நம்ம எங்கேயோ நம்ம விட்டா அது அந்த காசில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கிடலாம் போல.
0: கண்டிப்பாக
1: அதனால அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஃபோன் ஹலோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்

0: ஒரு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா, ஒரு போட்டோ எடுக்க முடியுமா, அது போதும். தட் மச்
1: எக்ஸாக்ட்லி. இது நான் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லூயி விட்டன் பேக் வச்சிருக்கேன். பெரிய ஹேண்ட்பேக் தூக்கிட்டு நம்ம எதுக்கு போறோம்? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கீப் மை காக்கி, போன் வைக்கணும்,
0: அவ்வளவுதான்.
1: இது பர்ஸ். சோ பர்ஸ் இந்த மூணு ஜாமா வைக்கிறதுக்கு நான் எதுக்கு அவ்வளவு பெரிய பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் நான் வந்து ஸ்பைடர்மேன் படம் பாக்குறேன். சோ நார்மலா கேஜுவலான ஒரு சட்டை போட்டிருக்கேன். சோ அதுக்கு நான் கேர்ள் மாதிரி ஹேண்ட் பேக் மாட்டிட்டு போனோம் நான் நினைக்கல. சோ இது வந்து மை ஸ்லிங் பேக் மாதிரி இருக்கும். அது வந்து பாட்டில் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு பேக். சோ நான் அதை எடுத்துட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் மாட்டிட்டேன். சோ சி, அது வந்து லூயி விட்டன் டிசைன்ல இருக்கிறது, அது அதோட தப்பு. எந்த பிள்ள என்னோட கன்சர்ன்லாம் வந்து சின்ன பேக் எடுத்துட்டு போனோம். சோ நான் அதை இருந்து மாட்டிட்டு போயிட்டேன். பாப்கார்ன் வாங்க வரிசையில் நிற்கும் போது என் ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன மச்சான் இது ஒரிஜினலா லூயி விட்டோனான்னு. நான் வந்து ஏன் பார்த்தா அவனுக்கு ஃபேக் மாதிரி தெரியுதா அப்படின்னு வேணுமணிக்க கேட்டேன். கேட்டோட அவனு பார்த்தாலே தெரியுது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் கேட்குறேன் அப்படின்னு. சி, என்னோட கேள்வி என்னோட இதெல்லாம் ஒண்ணுதான், என்னன்னா ஒரிஜினல் வந்து என்ன விலை?
0: பயங்கரம். அதாவது டபுள் ட்ரிபிள் கூட கிடையாது,
1: 10+ 10+ 20+ 100+ 20 times.
0: ஆமா
1: ஆமா,
0: அது வந்து எப்படி சொல்றது, ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவ், அன்நெசசரி.
1: ஆனா அந்த பேக் லிட்டரலி அதே மாதிரி தான் இருக்கும், சரியா? அதே மாதிரி தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ் யூ கேன் சி, ஒண்ணு அதை நான் மாட்டிருக்கிறனால அது ஃபேக்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம லட்சாதிபதி கிடையாது, ஓகேவா? அந்த மாதிரி பேக்ல போய் செலவு பண்றதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அது மேபி பார்க்கும்போது எப்படியாச்சும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் அதே பேக்கு அதே சைஸ் அதே மாதிரி தான் இருக்க போது, நான் எதுக்குங்க அதே மாதிரி டிசைன்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அவ்வளவு காசு கொடுக்கணும்? சரி, அவ்வளோ பணக்கார ஸ்ருதி ஹாசனே வந்து ஐ திங்க் ஷி சைட் லைக் ஹேண்ட்பேக்குலாம் என்னால் அவ்வளோ செலவு பண்ணி வாங்க முடியாது. அதில் எல்லாரும் ஆக்சுவலி அவங்க சொன்னதை எல்லாருமே வந்து ஒரு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட்பேக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தாலும் அதை வந்து சீனு சொல்லுவீங்க.
0: ஹேண்ட்பேக்குள்ள காசு இருக்கான்றது முக்கியம். ஹேண்ட்பேக்கே அவ்வளோ காசாக இருந்தால் என்ன பண்ணுறது?
1: ஆமா, சரி, நம்ம ஹேண்ட்பேக்ல இருந்து அப்படியே வந்துடலாம். ஹேண்ட்பேக்ல இருந்து வந்துட்டு நம்ம மறுபடியும் இது கருத்து, நம்மளுடைய கருத்து நம்ம சொல்லிதான். அதனால வந்து ஜட்ஜ் பண்றவங்க இனிமே ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு ஜாலியா
0: இருந்துட்டு போங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எங்க அக்கா எல்லாம் வந்து ஒரு நல்ல பை வச்சிருப்பாங்க. சோ ஓகே, சோ தட் இஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே டு ஹேவ் ஒன் குட் பேக். ஆனா எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. அதுவும் என்னுடைய நானும் வந்து ஹேண்ட்பேக்ல நிறைய வச்சு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் கோவிட் வந்து சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக. என்னுடைய மொத்த இதையுமே எல்லாமே அவ்வளோதான், இந்த சின்ன பவுச்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான். வாட் எவர் ஐ நீட் இஸ் இன் மை பவுச், இன்க்ளூடிங் மை காக்கீஸ், எவ்ரி திங். ஸோ ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஸோ தட்ஸ் இட்.
1: சரி மக்களே, லாவணியாவை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பவுச் தேடுங்க. சரி, ஓகே. நான் வந்து ஆக்சுவலி நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னத்துக்காக சிரிச்சேன்னா, இந்த பேலன்சியாகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளாஸ்டிக் பேக், மஞ்சள் கலரு சோப்பு கலரு,
0: ஊரில்
1: நம்மளுக்கு நார்மல் பிளாஸ்டிக் பேக் இருக்கும் ஊரில், அது அந்த மாதிரி பையை வந்து பேலன்சியாகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப லெட்ஸ் சே அதே தூக்கிட்டு போக வேண்டியதானே, என்ன வந்துருச்சு இப்போ? நிறைய பேர் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இட் லிட்டலி லுக் தி சேம். சோ வை டு யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் யுவர் மணி
0: ஜஸ்ட் ஃபார் தி பிராண்ட்?
1: எஸ்
0: அது வந்து அன்நெசசரி. எனிவேஸ்
1: ஆமா,
0: we are going far away from the topic. Let us come back to the topic.
1: ஆமா, டாபிக் போறதுக்கு முன்னக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: கேட்கலாமே.

0: வணக்கம் வணக்கம் கலாபம் நேர்களே ரசிகர்களே எங்கள் அன்பான கோடான கோடி மக்கள்களே மக்கள்களே மக்களே ஐயோ மறுபடியும் அடிப்பானோ இவ்வளோ இதான் சொல்றானே தப்பா சொன்ன அடிப்பானோ. சரி மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா இல்ல பிளான் பண்ணி பண்றது ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம சர்ப்ரைஸ் பண்றத பத்தி பேசியாச்சு, இப்ப நம்ம வந்து பிளான் பண்ணி பண்றது வந்து பத்தி பேசலாம். சொல்லுங்க லாவண்யா.
1: சோ பிளான் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, எஸ்பெஷலி ஃபார் இப்போ கொஞ்சம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஸ்மால் சர்ப்ரைசஸ் கேன் ஸ்டில் பி டன். பட் இப்போ ட்ரிப் பிளான் பண்றோம் இல்லை வந்து ஒரு வீடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து ஐ திங்க் இட் வில் பி மோர் பெட்டர். பிகாஸ் அவங்க லீவ் போடணும். இதில் வந்து நம்ம என்ன எதுக்கு நம்ம மெயின் சொல்கிறோன்னா, சில சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து தே வில் பி ஒர்க்காஹாலிக்ஸ். ஸோ அப்போ இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம லீவ் எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா அப்புறம் அவங்க அது வந்து டென்ஷன் ஆகிடும், சர்ப்ரைஸ் போய் ஷாக் ஆகிடும். ஸோ இட் வில் கைண்ட் ஆஃப் பேக் ஃபயர். ஸோ அந்த மாதிரி இது பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் பெட்டர். ஏன்னா அது நம்ம நம்ம டிக்கெட்லாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வி கேன் யூ கேன் அவாய்ட் இட் லைக் தட்.
0: இன்னொரு விஷயம் வந்து இது ஒரு அதாவது இந்த சர்ப்ரைஸு இந்த சொல்லாமல் போய் நிற்கிறது இது இதில் விஷயத்த நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளாரே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்ல ஆசைப்பட்றேன், என்னென்னா எங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு

0: பிளான் பண்ணணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை லீவு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா நண்பர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ இந்த திடுதிப்புன்னு போயிட்டு நிப்போம் வீட்டு மண்ணுக்கு அப்படின்னு போயிட்டு நின்னீங்கன்னா நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாது, நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. பிகாஸ் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் சம்வன் டு பீ அட் ஹோம் ஆல் தி டைம், ரைட்? ஆமா. சோ அதனால வந்து அவங்க வீட்டுல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது
1: வீட்டுல ஒருத்தருக்காவது சொல்லணும், சொல்லிட்டு பண்றது வந்து இட் வில் பி குட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஊரை விட்டு நம்ம வேற ஊரில் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு டைம்ல ஊருக்கு போவோம் திருப்பியும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போகிற டைம்ல வந்துட்டு இப்போ சர்ப்ரைஸாக போய் நம்ம நிற்கலாம் அப்படின்னாக்கா அவங்க நமக்கு ஷாக் கொடுத்துருவாங்க, அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை
0: ஆயிடும். அதனால வந்து அட்லீஸ்ட் யாருக்கிட்டே
1: இப்போ வீடு இப்போ இப்போ இருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்காவது வந்து நீங்கள் அதை சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து அங்கே அந்த ஹோம் டர்ஃபை வந்து அவங்க அங்கே பார்த்துப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அது தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அந்த மாதிரி ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அக்கா கிட்ட மட்டும் சொல்லுவேன் நான். ஸோ அவள் வந்து அவள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பா, வீட்டில் என்ன வந்து பிக்கப் பண்ணுவா, இதெல்லாம் இருக்குல்ல.
0: ஆமா. சோ பட் காதலன் காதைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி நிறைய பேர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன கதைலாம் இருக்கு.
1: ஆமா, சர்ப்ரைஸ் ஆன கதையா இருக்கு, ஷாக்கான கதையா இருக்கு.
0: ஆமா.
1: சோ ஆக்சுவலி அந்த லெவல்ல இருக்கும் போது நம்ம சர்ப்ரைஸ் பண்றது வந்து ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் வெரி டேக்ஸ் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். சோ ஏன்னா அந்த டைம்ல வில் பி இன் தட் மேஜிக்கல். சோ இந்த பிளான் பண்ணி பண்றதுன்றது வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ட்ரிப் அந்த மாதிரி லாங் கொஞ்சம் பெரிய விஷயம்னா பிளான் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நீங்கள் செமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டே வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாட் எவர் இட் இஸ், இப்போ எங்கேயோ வெளில கூப்பிட்டு போகிறாங்க, நாட் ஃபார் அ ட்ரிப் பட் ஃபார் அ டே, ஒரு டேட் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்கன்னா இப்போ சப்போஸிங் அவங்க வந்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லைனா வந்து ஏதாவது போலிங் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவதுன்னா. ஸோ அதுக்கு நீ என்ன சொல்லனா, ஓகே கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கோ, வேர் கம்ஃபர்டபுள் ஷூஸ் அந்த மாதிரி, இல்லை டேக் அப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் பண்ண கொடுத்துட்டு ஏன்னா எங்கே போகிறோன்றத சொல்லாமல் அப்படி கூப்பிட்டு போகலாம்.
0: ஆமா, பிகாஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எங்க லைக் அதாவது அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஓகே நம்மளுக்காக என்னமோ ஒன்று பண்றாங்க அந்த ஒரு தாட்டாச்சும் இருக்கும்.
1: ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நம்மளை வந்து எங்கேயோ ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போய் அதாவது நமக்கு ஒரு ஹில் டாப் காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து ஸ்டைலா ஒரு ஸ்கர்ட் போட்டு ஒரு ஹீல்ஸ் போட்டு நீ மலை ஏற முடியுமா?
0: முடியாது,
1: ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து ஒண்ணு நீ வந்து அவனுடைய அதான் சொன்னேன், யூ ஷுட் ரியலி நோ யுவர் பார்ட்னர் ரியலி வெல் சோ தட் யூ வில் டேக் தி கம்ஃபர்டபிள் ஷூஸ் அண்ட் டேக் எவ்ரிதிங் அண்ட் கோ.
0: அப்படி இல்லனா உங்களுக்கு அவ்வளவா தெரியல, அவங்க எல்லாம் அந்த உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லி தான் ஆவற சிச்சுவேஷன்னா நீங்க வந்து ஓ நம்ம இங்க போலாம் அப்படினு சொல்லி அதை ஸ்பாயில் பண்ணனும் அவசியமே இல்ல, செமி சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலாம். அதாவது என்னன்னா நம்ம வழக்கமா பண்ணிட்டே இருக்கிறது. சர்ப்ரைஸ் ஒரு பர்சன் கிட்ட சொல்லாம பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
1: அதாவது 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கா நல்லதா இருக்கு, அந்த ஒரே ஃப்ரெண்ட் வச்சிருக்கா கஷ்டப்படும். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப கஷ்டம்
0: உண்மையா. ஏன் தெரியுமா, சில பேருக்கு பண்ணிடலாம், சில பேர்லாம் வந்து ஓகே
1: ரொம்ப உஷாரா இருப்பாங்க.
0: ஓகே ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரி இருக்கு. முதல் கேட்டகரி என்னன்னா தே ஹேவ் நோ ஐடியா நம்ம என்னதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்க வந்து பேச்சுலரேட் சர்ப்ரைஸ் பண்ணோம் ரீசன்ட்லி, ஸ்ரீலக்ஷ்மி அவங்களுக்கு வந்து நாங்க பேச்சுலரேட் சர்ப்ரைஸ் பண்ணோம். அவளை வந்து இங்க வா அங்க வான்னு சொல்லியாச்சு, உள்ள எல்லாம் வந்துட்டா பார்த்தோட சர்ப்ரைஸ் பார்த்தாலே தெரியுது அவளுக்கு க்ளூவே இல்லை, ஓகேவா? பட் கடைசியில மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்ட மாதிரி நாங்க எல்லாரும் வந்து அந்த கிச்சன் சைடு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். கிச்சன்ல இருந்து வெளியே கண்ணாடி இருக்குங்கிறத மறந்தாச்சு. அவ வந்து கதவு கிட்ட
1: பாத்துட்டாங்க,
0: இல்ல அந்த சைட்ல இருந்து பாத்துருக்கா, பட் அந்த அளவுக்கு ஐடியா கிடைக்கல, பட் அட்லீஸ்ட் லைட்டா பாத்துருக்கா, பட் கொஞ்சம் உஷாராயாச்சு. பட் அந்த சைட்லேருந்து இப்படிக்கா தள்ளி வந்தா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணது ஓகே. இதுதான் ஒரு கேட்டகரி, அதாவது தே ஹாவ் நோ ஐடியா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு க்ளூவே இருந்திருக்காது. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி நம்ம பர்த்டே, ஸோ இவங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, சரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போட்டோம்
1: பின்ன நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்.
0: ஆமா, ஏன்னா எனக்கு
1: வந்து ஷர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இல்லாம.
0: ஆமா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க சதீஷ். ஸோ சதீஷ் வந்து சதீஷோட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் பிரியா தான், அதுவும் எனக்கு ஃப்ரெண்ட் தான். ஸோ

0: சதீஷ்க்கு வந்து ஒரு நாள் பர்த்டே. ஸோ இது வந்து என்ன பண்ணிடுச்சு, போட்டோலாம் பிரிண்ட் பண்ணி பெலூன்லாம் ஊதிக்கிட்டு இருக்கு. எங்க சார் அங்கதான் தூங்கிட்டு இருக்கா அப்படி, சார் அங்கதான் தூங்கிட்டு இருக்கா அப்படி, நாங்க பெலூனை ஊதி பறக்க விட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, எனக்கு என்ன, எனக்கு அவங்கள தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சு, என்னன்னா அவருக்கு தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு,
1: அதாவது நடக்குதுன்னு தெரியும்.
0: ஆமா, அதாவது உண்மையா தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பட் தூங்கும் போது லைட்டா இப்படி நோருவாங்கல்ல, நோரும் போது லைட்டா கண்டிப்பா பாத்துருப்பாங்க.